சரணநாதத்தோரியம் சரணநாதத்தோரியம் உபாரநாதமோரியம் ஜித்தே சர்